தக்கஜம் தக்கனம் தக்கதம் தத்து தங்கிட்டு தக்கிடுங்க தக்கஜம் தக்கஜம் தக்கனம் தக்க

சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு தக் சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு தக் சஜ்ஜரி சதன சஜ்ஜன் சதன சஜ்ஜமி சதி சஜ்ஜனு சதித சரித தனத தனுத சிமித தக்கிரு தக் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம்